அடல் மல்லும் எவ்வளோ புண்ணி அதுவும் இல்லைண்ணா இது அடல் மூஜே நல்ல நாரம் கருமி நீ மஞ்ச கொண்ணும் பாதா புர்புர் குருவோ தும்பர அசரம் ஜிஞ்ச காம்பே டகமி குரோ கோவோ காலி அசல் மிகுட நான்னகா புண்ணி காரங்கோ தோ புல்லேன் ஜேரம் கொஞ்சம் சுயா ஆடி மத்தா மிவனே கொண்ணும் மத்தா பிரமி துரோ கொண்ணும் பிரஹின் கபுலி வனே உள்ளேன் கனம்பு துரோ கொண்ணும் கனம்பு அல்லுவாய் துரோ கொண்ணும்

கிரேக்கவள கம்போ கிரேவல கம்போ ஜிபிரி நம்பரவலாசிபத்தக்கலாம் கிரே கம்போ